0: நம்பத்மதி.
1: நம்ம தனி சமுதாய வானொலி கேந்திரா தும்மட்டு பயன் ஆளுக்கும் தங்கராட்சா முதிக்கோட்டே.